0: ஓம் ஆதிசு பரமங் பதங்சாரா வசந்தி சூரையோ திவிவா சக்ருதம் ஓம் ஜேஸ் விஷ்ணு புண்டரிகாக புண்டரிதோ ஹரிரோ ஹரி அபவித்ர பவித்ர சர்வாவஸ்தம் ஹாட்டோ ஹப்பிவா ஜாஷமரத் புண்டரிகாக சவஹன்ன வந்ததங் சூச்சி இவங்கோ நனாயின கச்சரிவ கரசே லோபியுக்கோ கரிகும்மா இவங்கோன கொய்தா அபித்ரவசு மீங்க ஒருவசு தாவியுக்கோ
1: கரினோய்கியா சொன்பிரிவலாசி ஒன்றுபு இவன் ஒன்னர மானேதா
0: ஹா சன்ஸ்கிருத் லோண்ட சும்மி லாலி கங்கே மையக் தோக் போய் தோக்த போய் சொன்னபுடி தமோய் சேன்ன மைத்தை லோண்ட சொன்பனா ஹேன பைதா தோம்பி
1: அதுவு சோலிவ மந்திரதுபு லாயின லோரோங்கதிர ஹைபாய்கியா
0: ஹை தமோய் சேன்ன ஹைஜரபதி லாயின லோபிவை ஆயினா
1: மைத்தை லோன்யான் சிந்திரபசு சன்ஸ்கிருத் நாக்த சொன்பபு கயாம் காய்கினேகியா
0: காய்தி காய்தி அதுபு மணிப்பூர்ட லைரிவமைப்பும் குடிமக் சன்ஸ்கிருத் லோன் கங்கே அக்கங்வ மீது உதி மான ஹைஜ நிங்பா கச்ச நிங்பன் நியோம்தோ சன்ஸ்கிருத் ஹைஜரபனின பரே சன்ஸ்கிருத் தோக்தவ மீதுதி லாயினிங்கப தாரபரனே ஹா லாயினிங்கப தாரபா ஹைபா சன்ஸ்கிருத் தோக்தரபதி லாயின மங்கொண்டா ஹைஜபா அமசும் கரிகும்ப கச்ச நிங்பதோ சன்ஸ்கிருத் லோன் கக்கத ஹைஜரக தாவி ஹைரபதி லாலிகோ லாயின தாவி ரிபதி தமோய் சேங்ன மீதுன மப்பு நிங்துதகி ஹையரக்பது மதோ மான கங்கப லோண்டா ஹைஜப யாய்கோ
1: அதுவு தரமகி சனபி நியோம் சிங்தி சன்ஸ்கிருத் லோந்த லோயின இரமிய அதுதி கம்த வைக்யா
0: மதோ மசான கங்கப லோண்டா ஹண்டோக்லகா தௌகதப நியோம் லட்ச கதப ஹைஜ கதப மோங்டா ஹைஜ துனா இஷோர் நிங்ப யாய் மரந்தி ஜகட்ட லைரிப புண்ணம கீம பூதி இஷோர்னி மியோவிகி சமோய நிங்மா லாயின கங்கப லைத்தே தோம்பி அதோ லாயின சான்பிவ சான்பிதவதி மாகி மாகி கண்மகி மத்துங் இன்பனி மணிப்பூரி சிங்மி சிங்னா இங்கிலீஷ் த இவ பைபண்டோ மாகி மாகி மரோண்ட ஹண்டோக்லதுன கிறிஸ்தான் தர்மகி லைனிங் சட் பண்ணி கோ அதுக பிருத்திவித லைரிவ நாக்கங்க லோன் சிங் செய் மத்தம் ஓலக்பகி மத்துங் என்ன லோன் அமக லோன் அமக யான் சன்னரக் பண்ணிக்கோ
1: மணிப்பூர சலிப தர்ம குதிங்மக்தி பாமன் கேத்ரி குதிங்மக் ஹிந்து தர்மகி நீ ஐயா அத்தை தர்மகி மரம்தனே லாம்சில்லக ngang லுரக கரி புகான கதை
0: ஹே ஹே கைனோ நங் ஹை டாக் தர்ம மக்கள நீ சற்ப ஜாதி ஹே பிருத்திவித மணிப்பூர லைரிப பிராமன் ஐகோய் லைரிப ஜாதி கரசின் தாயேனா அசும்னா தர்ம அனி சற்ப ஜாதி பிருத்திவித லைத்தே தோம்பி
1: கரம்ன தர்ம அனி சலிபைக்யா
0: ஹா
1: ஐகோய்தி தர்ம அமகக்தமக் சலினா
0: ஹை லைதோன சரூபாண்டே ஹைதன கந்தி கந்ததன லாய் முட்டி மமாங்க நச்சின் திபு வாங்கானுக்கோ லாய் நீங்குத பாகி தவறுக நீங்கனுக்கோ
1: ஐன கதாய்து சின் தீதி பைக்யா
0: நத்தி நாக்கு பாப்தா கோனை வேமா தொங்கின்றகி இமுங்க கோக் ஹெக் கான்சின் கிபதுகி சனாமை புங்கோ ஹைதுனா
1: நீ
0: காசிந்தா ஹெக் கொரம் தொங்கின்றகி மப்பான் ஹெக் கான் தொக் கிபதனா கௌர் தர்மை நீ ஹைதுனா ஹரி கிருஷ்ணா ஹெக் சொல் நத்தி நங்பு
1: மணிப்பூர்லிபிராமன்ிங்மக்கியும்னிங்மக்தனாமிலாத்தபலைத்தியோ
0: அது தர்மசே அனி சல்லபனின பகவான் நிங்மத புங்னிங் சேத்திர லைனிங் லைசோன் சேத்திரபனின